பத்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையுடைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா.

0: ഇളവും ബാലതട്ടുപാണി ജ്വല്ലേഴ്സ് കൊഴിഞ്ഞാപ്പാറ പാലക്കാട്.
1: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. வணக்கம் மக்களே, இந்த லவ்லி ஈவினிங்ல உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் நான் வந்திருக்கேன். டெய்லி லைஃப்ல நாம ஒர்க், ஸ்டடிஸ், டிராபிக்ஸ், டெட்லைன்ஸ்னு நம்ம எல்லாரும் பிஸியா இருக்கோம். ஆனா சில நேரங்கள் நமக்காக எடுத்துக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த நிகழ்ச்சி. கொஞ்சம் சினிமா, கொஞ்சம் கல்ச்சர், கொஞ்சம் ஹிஸ்டரி, கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன், மற்றும் நிறைய நல்ல மியூசிக். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, நிறைய டாபிக்ஸ் இருக்கு. மலையாளத்தில இருந்து ரீமேக் பண்ண படங்கள், அதே மாதிரி ஹிடன் ஸ்போர்ட்ஸ், திருக்குறள அண்ட் லெஜெண்டரி பர்சனாலிட்டி, மற்றும் நம்ம ஃபேவரட் பொங்கல் பத்தி எல்லாம் நான் பேச போறேன். சோ வேர்எவர் யூ ஆர் ரைட் நவ், சிட் பேக், ரிலாக்ஸ், என்ஜாய் தி மியூசிக். நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். சோ எந்த பாட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கும் போது, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இன்னும் ட்ரெண்டிங்கா போற இந்த பாட்டு, படம் ரிலீஸ் ஆகி நிறைய வருஷம் ஆயிருச்சு, ஆனா பாட்டு இப்போவும் அப்படியே இருக்கு. அதுதான் ஜீன்ஸ் படத்தோட ஸ்பெஷாலிட்டி. சோ ஹைதராபா இந்த பாட்டோட நம்ம ஷோ நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹல்யா எஃப்எம். இது நம்ம நேரம். ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം.
1: சில படங்கள் லாங்குவேஜை தாண்டி மக்கள் மனசுல இடம் பிடிக்கும். அப்படி ஒரு படம் தான் திருஷ்யம். மலையாளத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்துல சஸ்பென்ஸ், எமோஷன்ஸ், ஃபேமிலி பாண்டிங் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணியிருந்தது. ஒரு சாதாரண குடும்பம் அவங்க சந்திக்கிற ஒரு அசாதாரணமான பிரச்சனை, அதிலிருந்து வெளியே வர அவங்க செய்யும் முயற்சி, இதுதான் இந்த கதையோட பலம். இந்த கதை தமிழ்ல வரும்போது பாபநாசமா மாறியது. கமல் ஹாசன் அவர்கள் சுயம்புலிங்கம் அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சது இந்த படத்துக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் டச் கொடுத்தது. ரூரல் தமிழ்நாடு பேக்ட்ராப்ல கதையை அழகா அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. ரீமேக்னா காப்பி இல்லைன்னு இந்த படம் ப்ரூவ், ஒரிஜினல் ஸ்பிரிட்டை மெயின்டைன் பண்ணி தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி உருவான ஒரு படம் தான் இந்த படம். ஸோ சினிமாவோட மேஜிக் என்னன்னா, நல்ல கதைகள் எந்த மொழியில் சொன்னாலும் மக்கள் மனசை தொடும். ஸோ திருஷ்யம் மற்றும் பாபநாசம் இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு we'll be right back on Ahalya FM. This is RG Hira with you. இது நம்ம நேரம்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ട്രാവൽ ലവേഴ്സ്, ഇത് ഉങ്ങൾക്കാക. കന്യാകുമാരിനാ നമ്മൾക്ക് ഉടനെ ஞாபகம் வருது சன்ரைஸ், சன்செட், விவேகானந்த ராக் பீச் எல்லாம் தான். ஆனா அந்த ஃபேமஸ் பிளேஸை தாண்டி இன்னும் பல ஹிடன் ஜெம்ஸ் அங்க இருக்கு. அப்படி ஒரு அழகான இடம் தான் வள்ளிச்சுனை. பெரிய பாறைகளுக்கு நடுவில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு தண்ணீர், சுற்றிலும் பசுமை, நேச்சரோட பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர், இதெல்லாம் சேர்ந்து இந்த இடத்தை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றுது. சில நேரங்களில் டூரிஸ்ட் க்ரௌடு நிறைந்த பிளேஸை விட இப்படி அமைதியான இடங்கள் தான் நம்மளுக்கு அதிகமாக பிடிக்கும். அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து காற்று வாங்கும்போது சிட்டி லைஃப் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்தே போயிடும். ஃபோட்டோகிராஃபி பிடிக்கிறவங்களுக்கும், நேச்சர் லவர்ஸ்க்கும், வீக்கெண்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸுக்கும் இந்த பிளேஸ் கண்டிப்பாக வர்த் விசிட்டிங். அண்ட் இந்த தண்ணீர் இல்லையா, இந்த ராக்ஸுக்கு மத்தியில் இருக்கிற இந்த தண்ணீர் வந்து 5 to 5.5 feet தான் அதுக்கு அதோட ஆழம். ஸோ நீங்கள் இறங்கலாம், ஆனால் இப்போது அங்கே போகும்போது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா டூரை பிளான் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் கன்னியாகுமரி ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபேமஸ் ஸ்போர்ட் இல்லாமல் வள்ளிச்சுனை மாதிரி ஹிடன் ஸ்பேஸஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஸோ அழகான மெமரிஸ் மேப்பில் இல்லாத இடங்களில் தான் உருவாகும்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி ஒரு பிளேஸ். ஸோ இப்போ நாம் எந்த பாட்டு கேட்கலாம், மழை படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்கலாம். நீ வரும்போது, எஸ் மழை வருமோன்னு தெரியாது. ஸோ பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீராவத்யூ, இது நம்ம நேரம் ஆன் அஹல்யா எஃப்எம்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്, ദിസ് ഇസ് അഹലി എഫ് എം. ഇത് നമ്മ നേരം ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. ഇപ്പൊ നമ്മ ഒരു തിരുക്കുറൽ പറ്റി പേസ പോറോം. എപ്പൊരുൾ യാർ യാർ വായ്ക്കെപ്പിനും അപ്പൊരുൾ മെയ്പൊരുൾ കാൺപത് അറിവ്. இன்னொரு வாட்டி சொல்றேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ரொம்ப சிம்பிளா சொன்னா, யார் சொன்னாங்கன்னு பார்க்காம அவங்க சொன்ன விஷயத்துல உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் அறிவுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி நிறைய ஒப்பீனியன்ஸ் பாக்குறோம். ஒருவர் இப்படி சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அப்படி சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்தையும் அப்படியே நம்பாம யோசிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் விஸ்டம். ஏஜ், பொசிஷன், எஜுகேஷன் இதெல்லாம் விட ட்ரூத் தான் முக்கியம்னு திருவள்ளுவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சோ இன்றும் இந்த குரல் நம்மளுக்கு ரொம்ப ரெலவெண்டா இருக்குன்னு எனக்கு தோணுது. சோ இப்போ பாட்டு கேட்டுட்டு திரும்பி வரலாம். சோ உங்க கண்ணால பார்த்து நம்பி அதுக்கப்புறம் நம்புங்க. ஓகே, கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே, விழாம பாருங்க. இப்போ எஸ் உத்தம புத்திரன் படத்திலிருந்து இந்த பாடலுக்கு அப்புறம் we will be right back. This is RJ Hira with you.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. കർണാടക മ്യൂസിക് பத்தி பேசும்போது கண்டிப்பா மென்ஷன் பண்ண வேண்டிய பேர் தான் லால்குடி ஜெயராமன். வயலினை வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பார்க்காம அதுல உணர்வுகளை பேச வைத்த கலைஞர் அவர். அவரோட ஸ்டைலுக்கு தனியா லால்குடி பனின்னு பேர் வந்தது. பல காம்போசிஷன்ஸ், கான்சர்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா கர்நாடிக் மியூசிக்ல உலகம் முழுவதும் கொண்டு போன பெருமை அவருக்குண்டு. நான் அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் அவ்வளோ கிடையாது, ஆனால் பார்த்த போது எல்லாம் ரொம்ப டவுன் டு அர்த்தா இருக்கும், ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. அவங்களோட எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் கிரெடிட்ஸ் கொடுக்கறது அவங்களோட வைஃபுக்கு. அவங்க வைஃப் தான் எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணி அவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்கன்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. ஸோ டேலண்ட் இருந்தால் போதாது, அதோட டிசிப்ளின், டெடிக்கேஷன், டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும்னு அவரோட வாழ்க்கை நமக்கு சொல்லுது. அதனால தான் இன்னைக்கும் இசை ரசிகர்கள் அவங்கள மறக்காம இப்பவும் நினைவு கொள்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பாட்டு நாம் இன்னைக்கு டெடிகேட் பண்ணலாம். நறுமுகையே சாங் ஃப்ரம் இருவன் படத்திலிருந்து நம்ம பாட்டு கேட்டு திரும்பி வருவோம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. പൊങ്കൽന്ന് சொன்ன உடனே அது நம்ம ட்ரெடிஷனல் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லல அது நம்ம ட்ரெடிஷனல் சூப்பர் ஃபுட்டும் கூட. வெண்பொங்கல் எடுத்துக்கோங்க, அரிசி அதுமல பருப்பு மிளகு ஜீரகம் நெய் சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் தான், ஆனா ஹெல்த் பெனிஃபிட் நிறைய. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், எனர்ஜி கொடுக்கும், புரோட்டீன் இருக்கு, பாடிக்கு வார்ம்த் கொடுக்கும். அதனால காலையில பிரேக்ஃபாஸ்டா பொங்கல் சாப்பிடுறத பல பேர் விரும்புறாங்க. எனக்கும் காலையில சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய இருந்தாலும் பொங்கல் மாதிரி ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் நம்ம ஹெல்த்தியாவும் கல்ச்சரையும் சேர்ந்து காப்பாத்திட்டு தான் இருக்கு. சிம்பிள் ஃபுட், கிரேட் டேஸ்ட், ஹெல்த்தி சாய்ஸ், அதுதான் பொங்கல். சோ இப்போ ஜெயம் படத்திலிருந்து பாட்டு கேட்டுட்டு திரும்பி வரலாம். பொங்கல்னா ஃபெஸ்டிவல் தானே ஞாபகம் வரும். சோ திருவிழான்னு வந்த அந்த பாட்டு கேட்டுட்டு திரும்பி வரலாம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரமோ நஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

0: கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா, ஞான பழம்.
0: ஒரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம்பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம்பழம், பலா பழம், வாழைப்பழம்.
2: ஜோடி ஆசை வச்சு.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இன்னைக்கு நாம சினிமால இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை பேசிட்டோம். சோ மறுபடியும் புதிய டாபிக்ஸ், புதிய ஸ்டோரிஸ், புதிய சாங்ஸ் மற்றும் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸோட சந்திப்போம். அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி, கீப் ஸ்மைலிங் அண்ட் கீப் லேர்னிங். எவ்ரி டே நீங்க ஒரு புது விஷயத்தை கத்துக்கணும்னு எப்பவும் மனசுல நினைச்சுக்கோங்க. சோ உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறது ஆர்ஜி ஹீரா, மலை வணக்கம். சோ எது பாட்டு? சோ நம்ம பாட்டு எதுன்னா விடைபெறுவது ஆர்ஜி ஹீரா. சோ நம்மளோட கடைசி சாங் வந்து மான் கராட்டி படத்திலிருந்து டார்லிங் டம்பக்கு சாங், டா சிக்கு டம்பக்கு, டா சிக்கு டம்பக்கு. பை பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.